0: உனக்கு குடிக்கவே தண்ணி இல்ல. மெழுகு வாட்டை வாங்கி மூஞ்சி கிளம்பியா? தண்ணி இல்லாத வழி அவனுக்கு எப்படா தெரியும்?
1: மழ பந்தலில தாழே வா, இட நெஞ்சில் ஒரு தாளம்
2: தான். என்ன அன்வேஷிச்ச?
0: அது நின்ற கல்யாணம் கழிஞ்சோ? அங்கே
2: ஒரு காரியம் ചോദിക്കുക.

0: இல்லை, மாஸ்டர் ஒன்று கூப்பிட்டாரு, சீக்கிரமா வா.
1: ஒன்னு
0: மட்டும்தான், அவ இல்லை.
1: இல்லை சார், வந்துடுறேன்.

0: கையை உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி,
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம்